0: பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

பேசு தமிழ் வாணி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ நேர்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தொட்டாத்திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வெள்ளவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பாத் ரயிலிருந்து வருகிற பாடல் இது.

குறித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருகிறது மறக்கமா நெஞ்ச. நிலமா நாங்கள் கிளையகத்தின் நிலம். அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த நெஞ்ச மறக்காத பாடல்கள் உங்களுக்காக காற்றலையில் வருகிறது. கேட்டு மகிழுங்கள்.

நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் இது. அவன்தான் மனிதன் திரையில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் ஒன்று.

குரல் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறக்குமா. நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் இது. உத்தமன் திரையில் இருந்து பி. சுசிலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

அடுத்து நிகழ்ச்சி அலங்கரிக்க வருகிற பாடல் அலைப்பாய்தி திரையில் இருந்து எவனோ ஒருவன் யாசிக்கிறான். சுவர்ணலதாவின் குரலில் வருகிறது. பாடலை கேட்போம்.

0: டாக்டர் சக்தி செல்வராஜ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் குரூப்போட வந்தாங்களே,
1: அவர் எல்லாரும் அடுத்த கேம்ப்லிங்க மாறி போயிருந்தோம்.
0: நிச்சயமா போயிட்டு
1: எல்லாரும் பயபக்திக்கு போயிட்டு
0: எப்ப

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரையில் இருந்து ஒலிக்கிறது. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் இதோ பாடல் ஒலிக்கிறது.

ஒலிக்க இருக்கும் பாடல் இது. நாங்கள் திரையில் இருந்து சோனலதாவின் குரலில் பாரடி கிளியே பாசமலர்களே இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது. பாடலை கேட்போம்.

மறக்கும் நெஞ்சமா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்பிகாவதி திரையிலிருந்து வரும் பாடல். கண்ணிலே இருப்பதென்ன, பானுமதி அவர்களின் குரலில் வரும் பாடல் இது.

இனிக்கிறதா, இசை இனிக்கிறதா, பாடல் ஆசிரியர் கைவண்ணமா அல்லது பாடகர் குரலா, பாடகியின் குரலா, எதுதான் இனிக்கிறது? பெற்ற மகனே விட்டு அன்னை திரையிலிருந்து வரும் பாடல், பி சுசிலா மற்றும் எம் எம் ராஜா குரலில், மறக்குமா நெஞ்சம்.

பாடல்கள் காலத்தால் அழியாதவை. எக்காலத்தில் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள் உங்கள் நெஞ்சத்தை மகிழ்விக்க நெஞ்சம் மறக்குமா? நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்தெல்லாம் மிக்க பாடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, எம் எம் ராஜாவின் குரலில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறக்குமா நிகழ்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடலும் மனதில் நின்று நிலைத்திருக்கும். அப்படியான பாடல்களில் இன்னும் ஒரு பாடல் வாராதிருப்பாளோ வண்ண மலர்கன்னி, அவள் பாடலை கேட்டு பாருங்கள்.

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து ஒழிப்பது தங்கமேலி ரகசியம். திரையிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் வரும் பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

அடுத்து என்ன பாடல் என்று அவளாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இகமதில் நானே பிரிந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா. பாடலை கேட்போமா?

கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் ஜமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

இணைந்திருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

மறக்கமா நெஞ்சம் இந்நிகழ்ச்சி அடுத்த பாடல் தங்கப்பதுமை பிதையிலிருந்து ஆரம்பமாவது. பெண்ணுக்குள்ளே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சி.எஸ். ஜெயராமன் குரலில் ஒலிக்கின்ற பாடல் கேட்டுப் பாருங்கள்.

ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளா.

0: மண்ணுக்குள்ளே அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே.

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

0: இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
1: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், குடும்பத்தை தீர்க்கிறேன்.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. சின்ன கவுண்டர் திரையிலிருந்து முத்துமணி மாலை தொட்டு தாளாட்ட வருகிறது பாடல், கேளுங்கள்.

நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரையிலிருந்து பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது, ஆசையிலே பாத்தி கட்டி.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. இளையராஜாவின் இசையில் சொர்ணலதாவின் இனிமையான குரலில் மாலையில் யாரோ மனதோடு பேச, இதோ பாடல் கேளுங்கள்.

நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்காத இன்னும் ஒரு பாடல். இது 1974 வந்த தீர்க்க சுமங்கலி திரையில் இருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாருண்டோ.

மறக்கமான ஜெம்நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடல் இதய கமலம் திரையிலிருந்து மகாதேவனின் இசையில் சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கிறது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. பாடலை கேட்போமா நேயர்களே? இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலியில் நேயர்கள் மறக்கமான நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. பயணங்கள் முடிவதில்லை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல் இது. மணியோசை கேட்டு எழுந்து.

நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.

0: தெரிஞ்சுக்கிட்டு உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நிகழ்ச்சியில் தொடர்கிற அடுத்த பாடல் இது கே ஜே ஜேசுதாஸ் குரலில்.
1: தெரிஞ்சுக்கிட்டே உலக

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் சலங்கை ஒளி திரையிலிருந்து. மௌனமான நேரம் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது, கேளுங்கள்.

என்ன நேர்களே, மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்கமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்கமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருகிறது மறக்கமா நெஞ்ச. நிலமா நாங்கள் கலையகத்தின் நிலம். அடுத்து வரும் 2 மணி நேரத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த நெஞ்ச மறக்காத பாடல்கள் உங்களுக்காக காற்றலையில் வருகிறது. கேட்டு மகிழுங்கள்.

புரட்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் இது. அவன்தான் மனிதன் திரையில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் ஒன்று.

கதைகள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறக்குமா. நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் இது. உத்தமன் திரையில் இருந்து பி. சுசிலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: காதல் சொல்லுவா.
1: நாளை நாளை என் பிறந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன்,
0: தத்தி தத்தி ஓடி வந்து முத்து

நடத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிற பாடல் அலைப்பாய்தி திரையில் இருந்து எவனோ ஒருவன் யாசிக்கிறான். சுவர்ணலதாவின் குரலில் வருகிறது. பாடலை கேட்போம்.

0: டாக்டர் சக்தி செல்வராஜ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் குரூப்போட வந்தாங்க.
1: அவர் எல்லாரும் அடுத்த கேம்பிங் மாறி போயிருந்தோம்.
0: நிச்சயமா போயிட்டு
1: எல்லாரும் பயபக்தி போயிட்டு
0: எப்ப போ

நீங்கள் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரையில் இருந்து ஒலிக்கிறது. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குரலில் இதோ பாடல் ஒலிக்கிறது.

ஓடிக்கே இருக்கும் பாடல் இது. நாங்கள் திரையில் இருந்து சோனலதாவின் குரலில் பாரடி கிளியே பாசமலர்களே இளையராஜாவின் இசையில் வரும் பாடல் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது. பாடலை கேட்போம்.

நீங்கள் மறக்கும் நெஞ்சமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்பிகாவதி திரையிலிருந்து வரும் பாடல். கண்ணிலே இருப்பதென்ன பானுமதி அவர்களின் குரலில் வரும் பாடல் இது.

கம்மி இனிக்கிறதா, இசை இனிக்கிறதா, பாடல் ஆசிரியர் கைவண்ணமா, அல்லது பாடகர் குரலா, பாடகியின் குரலா, இதுதான் இனிக்கிறது. பெற்ற மகனே விட்டு அன்னை திரையிலிருந்து வரும் பாடல். பி. சுசிலா மற்றும் எம். எம். ராஜா குரலில் மறக்குமா நெஞ்சம்.

பாடல்கள் காலத்தால் அழியாதவை. எக்காலத்தில் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள் உங்கள் நெஞ்சத்தை மகிழ்விக்க நெஞ்சம் மறக்குமா? நிகழ்ச்சியில் அற்புதமான கருத்தெல்லாம் மிக்க பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடல் இது, வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, MM ராஜாவின் குரலில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறக்குமா நிகழ்வில் நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடலும் மனதில் நின்று நிலைத்திருக்கும். அப்படியான பாடல்களில் இன்னும் ஒரு பாடல் வாரா திருப்பாளோ வண்ண மலர்கன்னி, அவள் பாடலை கேட்டு பாருங்கள்.

நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து ஒழிப்பது தங்கமெல்லி ரகசியம். திரையில் இருந்து பி. சுசிலாவின் குரலில் வரும் பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது.

அடுத்து என்ன பாடல் என்று அவளாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இக மதில் நானே பிரிந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா. பாடலை கேட்போமா?

அடுத்து என்ன பாடல் என்று அவளாக இருக்கிறீர்களா? வரும் பாடல் மணாளனி மங்கையின் பாக்கியம் திரையில் இருந்து ஒலிக்க இருக்கிறது. எழில் தரும் ஜோதியை மறந்திடுவேனா, இக மதில் நானே பிரிந்திடுவேனா, கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா. பாடலை கேட்போமா?

கேட்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கணும் நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் ஜமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண் எழுதி. பாடலை கேட்போமா?

கேட்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். மறக்கமா நெஞ்சம் நிகழ்வோடு நிகழ்வில் தொடரும் பாடல் யமுனா ராணி அம்மாவின் இனிய குரலில் இனிய பாடல் சித்திரத்தில் பெண்ணெழுதி. பாடலை கேட்போமா?

நேயர்கள் மறக்கமா நெஞ்சம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் எங்க ஒரு காவல்காரன் திரையில் இருந்து பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது, ஆசையிலே பாத்தி கட்டி.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நேயர்கள் மறக்குமா நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வருகிற பாடல் இது. இளையராஜாவின் இசையில் சொர்ணலதாவின் இனிமையான குரலில் மாலையில் யாரோ மனதோடு பேச, இதோ பாடல் கேளுங்கள்.

நெஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். மறக்காத இன்னும் ஒரு பாடல். இது 1974 வந்த தீர்க்க சுமங்கலி திரையில் இருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த பாடலை கேட்டு மயங்காதவர்கள் யாருண்டோ.

மறக்கமான ஜெம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடல் இதய கமலம் திரையிலிருந்து மகாதேவனின் இசையில் சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலிக்கிறது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. பாடலை கேட்போமா நேயர்களே? இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலியில் நேயர்கள் மறக்கமான நெஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் இது. பயணங்கள் முடிவதில்லை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல் இது. மணியோசை கேட்டு எழுந்து

0: நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் பாடல். பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்னே அறிவாரோ எச்சில் இலை குப்பை தொட்டி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி.
1: உள்ளுக்குள்ள சக்கர

0: தெரிஞ்சுக்கிட்டு உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நிகழ்ச்சியில் தொடர்கிற அடுத்த பாடல் இது கே ஜே ஜேசுதாஸ் குரலில்.
1: தெரிஞ்சுக்க

நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் சலங்கை ஒளி திரையிலிருந்து. மௌனமான நேரம் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது, கேளுங்கள்.

என்ன நேர்களே, மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்கமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்கமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

துணிவோடு பாவங்கள் திமுறோடு சீருங்க.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைகட்டா.

0: சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் தொடரும் புதிய பாடல். திரையில் இருந்து கிப்கூப் தமிழாவின் இசையில் வருகிறது பாடல். பாடலை கேட்போமா?
1: பாடான்ற

ஆளு மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா களி. அத்தனும் சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி முச்சி அதை

0: தானே நம்மள சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோம்ப்பா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்போ பாட்டில்ல தண்ணிய போட்டு விக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கோமாளர் கூறும் கனவு
1: விளையாண்டாங்க.
0: இல்ல மச்சா, அது போன்ல பேசினா ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதான் நேர்ல பார்த்து அவ கண்ணை பத்தி பத்தி ஷாட் அடிச்சு ஒரு ஏரியில குளி போல போலாண்டா.
1: அது மாதிரி தான் நடந்து போயிருக்கேன். ஏய் இங்க பாரு.

0: பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம விட்டு பிள்ளை திரையிலிருந்து இமானின் இசையில் அனிருத் மற்றும் நீட்டி மோகனின் குரலில் வருகிறது. இந்த காந்த கண்ணளி பாடலை கேட்போம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் புதிய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காப்பான் திரையில் இருந்து விண்ணில் விண்மீன் ஆயிரம், வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம், பூமி ஒன்று பாடலை கேட்போம்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற எனக்கு பிடித்த பாடல் கடாரம் கொண்டான் திரையில் இருந்து வருகிறது. காலம் கொண்ட பலம் கொண்ட சுயம் கொண்டான் வீரம் கொண்டான் இதோ பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிடித்த பாடல் இதோ நேர்கொண்ட பார்வை திரையில் இலைகளின் கோலங்களில் ஜுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

ரேடியோ சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தொடர்கின்ற அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தொட்டா திரையிலிருந்து தாமரையின் கவி வரிகளில் சிற்றீராம் குரலில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள். எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் என்ன மாயமோ ஆதித்யா வர்மா திரையில் இருந்து ஒலிக்கும் பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலியின் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வன்னிலா கபடி குழு 2 திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

இது சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எல்லவையை பூக்களையே. ஜிவி பிரகாஷ் இசையில், சைந்தவியின் குரலில், யுக பாரதியின் வரிகளில் வருகிற பாடல் இதோ. நேயர்கள், சர்வதேச தமிழ் வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அண்மையில் வெளியாகிய தர்பார் திரையிலிருந்து வருகிற பாடல் இது.

முடித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்வு. மீண்டும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

0: நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இன்று இன்னும் ஒரு புதிய நிகழ்வோடு உங்களை வானொலியில் சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருகிறது.
1: எனக்கு பிடித்த பாடல்
0: நிகழ்ச்சியில் புதிய பழைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். வருகிற பாடல் அண்மையில் வெளிவந்த பிகில் திரையிலிருந்து சிங்கப்பெண்ணே. இந்த பாடல் பெண்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையையும் ஊட்டக்கூடிய பாடல். பாடலை கேட்போம்.

துணிவோடு பாவங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள்

சர்வதேச தமிழ் வானொலி நேயர்கள், எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் அயோக்கியா திரையிலிருந்து. கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம், காட்டு ஜீவன் போல தாவி ஆசை எல்லாம் கைக்கட்டா.

என்ன நேர்களே, மறக்கமா நெஞ்சம் உங்கள் நெஞ்சத்தை கவர்ந்தது. இன்றைய மறக்கமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி தந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு மறக்கமா நெஞ்சம் நிகழ்வில் நேர்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச தமிழ் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அன்னிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்.

0: நேயர்கள் இசை குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் SPB குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேரு இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணிஷர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவி பாடல்.
0: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போன், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இது பாடல்.
2: ஜென்மம் வேண்டும் என்ன சொல்லு?

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையே வா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கற்றலைகிறேன்.

0: இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்

0: அங்கே அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில், சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லியோன் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜலினாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாக்கி கொண்டிருக்கின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீங்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று ஆவலுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியின் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது, 10 பாடல், 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னை வனித்து குயிலே, நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காற்றாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் நம்ம காற்றலையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நிச்சயமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாதை அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

அழகழகல் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்த வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வான் பரப்பில்.

இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து எண்ணப்பித்த தேவதையே, எண்ணப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகர் அண்ணா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனா அண்ணா கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா. நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தெரியல நேரத்துல?
1: நான் பாத்துக்கிறேன், ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

அழகல் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ட்ரூமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

0: நல்லா பிடிச்சிருக்கு. எஸ்டிபிஎம் முடிஞ்சு, இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்.
1: நீ முடிவு மாறல, எனக்கு படிப்பு தான் முக்கியம்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி ஆரங்கரிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண், ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாக்கி கொண்டிருக்கின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீங்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று ஆவலுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதொரு நேரம் அம்மா, காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன், அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது, 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனித்து குயிலே, நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது, பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி, தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது, சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது, சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே, ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது, வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க, வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் அம்மா காட்டலியில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் ரயிலே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டிருப்பது மறக்குமா நெஞ்சம். மேலே வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கட்டிக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேலே இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பந்தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல் இது தவப்புதல்வன் திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும்போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரிச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து KJ யேசுதாஸ் பாடல், இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இரு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்டி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்துக் கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்துக் கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக மறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுடச்சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல் ஒரு புல்லாங்குழல்.
ஊமையானது.

அது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு

இருக்கிறது. அது வகையிலேயே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பலவக சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதது சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புது மணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு. நிலைத்திலைகள் எல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன் பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவலினால் பூந்தாதுகள் வீணே சொரிகின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. காலை இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தடம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் மண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையலென தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும். அறிவு பெருக கல்விக்களை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகிழ்வினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நேரலே நீங்கள் கேட்டது இலக்கிய நயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குருமரபிலே திருஞான சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆணி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றி உள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம்மூரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யா விருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையையும் தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வொன்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறரால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித வரிசையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்து நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் மாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடகு ராசி நேயர்களுக்கு 2022 ஆண்டில் கடகு ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம், குதிரை, காலணி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை 2022 ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அஷ்டத்துக்காக 2022 ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களை, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களை, நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ. உலகம் சுற்றும் மாலிபன் திரைப்படத்திலிருந்து ஜி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழ்க்கை பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மகனானடா நோர்வேயிலிருந்து கண்டலிஸ்மன் திருமதி சியாமணி கண்டலிஸ்மன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அன்னிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்.
0: இதோ காட்டிலையில்
2: ஆமகட்டும்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is gamble with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இதோ பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் காற்றலைகிறேன்.

0: இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்

0: சங்கரிக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜலீனாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசப்பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் 1 பர்பில்.

நேயர்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரும் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு. நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா? இந்த தரிலான
1: நேரத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids. அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

அழகல் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

0: ஃபாக்ஸ் டெல் ஒன்று தான் பிடிச்சிருக்கு. எஸ்டே பேமோ முடிஞ்சு, இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்.
1: என்னுடைய மாறல, எனக்கு படிப்பு தான் முக்கியம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

ஆற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீங்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று ஆவலுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன், அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது, 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னைவனித்து குயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் காற்றலையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவர் என் இரவு பாடல்கள். நிச்சயமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவர் என் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐகேஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேயர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகிற பாடல் இது. தவப்பன் திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

கீழ் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும் போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரிச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும் போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்று நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரிச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து KJ யேசுதாஸ் பாடல். இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இரு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுடச்சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என்ன நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

அவர்களை கொன்றிருப்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அது வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பல வகை சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு. நிலைத்திலைகள் எல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்மொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவலினால் பூந்தாதுகள் வீணே சொரிகின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. காலை இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தளம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் வண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து பழந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையல் என தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும். அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கியநயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குருமரபிலே திருஞார் சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாய நாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம்மூரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யா விருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையை தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வின்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறலால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 தேதி புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களையும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடகு ராசி நேயர்களுக்கு 2022 ஆண்டில் கடகு ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம், குதிரை, காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை, 2022 ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அஸ்தத்துக்காக 2022 ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ. குடும்பம் சுற்றும் மாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழ்க்கை பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முன்னும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மகனானடா நோர்வேயிலிருந்து கன்னலேஸ்வன், திருமதி சியாமணி கன்னலேஸ்வன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா ஃபோன்ஸ் மற்றும் யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்.
0: இதோ காட்டிலையில்
2: ஆமகட்டும்

0: நேயர்கள் இசை குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.
2: Love is gamble with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேரு இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரியிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவன்ரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்
2: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்லும்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகளில்.

0: இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்ததே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்

0: அங்கிருக்க அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜலினாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

இருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜி கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

வணக்கங்கள். இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

கோலங்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்ப தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு. நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா. நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது. வேற யாரா வருவா இந்த தெரியல நேரத்துல?
1: நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ட்ரூமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி ஆரம்பிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

மிங்கம் வளமை போன்று இன்றும் மறக்குமானஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

வணக்கம் மேலே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியார் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம்

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல் இது தவப்பு திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரிச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரிச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரிச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும் போது நீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரிச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும் போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரிச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரிச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரிச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரிச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து KJ யேசுதாஸ் பாடல். இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இரு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த தேங்காய் சட்னி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்னி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்.
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

கேட்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அது வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பலவக சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம், அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதது சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புது மணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூக வனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு, நிலைத்திலைகளெல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவலினால் பூந்தாதுகள் வீணே சொரிகின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. கால இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தடம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் வண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையலென தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும், அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கிய நயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குருமரபிலே திருஞான சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம் ஊரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யா விருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையையும் தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வொன்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறரால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களையும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமா. 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் மாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களுக்கு 2022 ஆண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம், குதிரை, காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை 2022 ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அஷ்டத்துக்காக 2022 ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியை வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ. குடும்பம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

இவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாலியற்றார் பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மகனானடா நோர்வேயிலிருந்து கன்றலேஸ்வன், திருமதி சியாமணி கன்றலேஸ்வன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்

0: நேயர்கள் இசை குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதலி என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.

0: பாடுகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேரு இருக்கு திரையில், ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரியிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில், மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவன்ரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போன், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதாள் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்

0: அங்கிருக்க அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணு.
1: இது பாடல் காட்டலையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: இசையை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனினாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியின் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்றீங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பெற்றது, 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பெற்றது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னை வனத்து குயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியுன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் அம்மா காற்றலையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிழைந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

ரைட். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியில் இருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாத அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து எண்ணப்பித்த தேவதையே, எண்ணப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரும் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நம்ம சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா? இந்த தெரியல நேரத்துல
1: நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

உங்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ட்ரூமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

0: மேக்ஸ் தெரியவனை தான் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் எப்பயுமே முடிஞ்சு இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்.
1: முடிவு மாறல, எனக்கு படிப்பு தான் முக்கியம்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காற்றலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காற்றலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று ஆவலுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.